Parvati, no te apunta de amo, ni de ti para ti te queda un amor. Parvati, Parvati, no te apunta de amo, ni de ti para ti te queda un amor. ஆலாஹரவனு நீலா ஜாகதி நீலஹரணி ஜெனமோ நமோ ஆலாஹரவனு நீலா ஜாகதி.